சாந்த குருசே அடையாளமென் அபசதுரங்கின் அபகலவா தேவா அபகேதமே சுவாமினி.